0: 我觉得孟瑞迪真的一次又一次的在让大家惊艳，谁能想到会有一个南非的歌手带着全场所有人一起留下麦，就是这个概念就是让人很新鲜，让人觉得很奇妙。
1: South Africa membawa lagu Cina dengan bahasa Cina. Dia meninggalkan kesan semasa dia membuat tarian yang begini. That's why I love that movement. 哇，
2: 来来，两位拥抱一下。万万没想到，莫威迪今天选了一首我们最熟悉的、互动性最强的一首歌曲。莫华伦老师几次想控制自己的双手，没控制住。按下了爆灯钮。好的，我们先进入打分的环节，请打分。
3: также в этой песне она раскрыла огромный диапазон, широкий диапазон, очень